0: ཆེན ཡི ཁེན ཆུང ལུང ཆེན ཡིན ཆེན ལེ ཁོ ཁེ ཁེ ལུང ཆེན ནས ཁ ན ཁེ སང མེ དོ ལེ ཚེན ཁོ ཚོ ཁེ ཡིན
1: ཁེན ཆུང ལུང ཆེན ཡིན ཆེན ལེ ཁོ ཁེ ཁེ ལུང ཆེན ནས ཁ ན ཁེ སང མེ དོ ལེ ཚེན ཁོ ཚོ ཁེ ཡིན
0: ཁེ སང མེ དོ
2: chob chin chin chol ye gong kham sa ta de kin na chu ku chu ji yang chi ne sing chu be de sin di ni pen jong long chin ni ji ni ku pe ge long chin ki ge sa mi do de chen xi ti ding ki ge sa mi do de chen na li ne qi zhong ga zai tan na ma ji zui xi nang chen kan ni chi zhi xi yu wo li ne chob chin chin chi qi zhong ga zai na li ya zhong yan ga pi ge ge xiu xin chob chin chin chho ti ling ki chi zhong ga zai xi bei nang chen ti na li ne gen chi lu tong zhu la ki zong jiu nan ba ta pian jiu mi ma bi jun kang li bi jun nan bi chen xia dong ki deng yu ji ba ti nan ki zhong ge wo du gu wei deng yu chu ni qin bu wei deng yu mu tu ji xi yi da ti da zha xia wo ge bu ge wo ti da su sui ren xin tan ju lam gamu ji ba da le ri ri xin tu ji ji mu tu ni mi ba na le mi zhen xi bei bei da kim da ge kim tu xie bi jia ni xin ne ni ni ge pian qi qi xi qi qi zuo bei ba pi ge guang bo jiang xia xu ji qi xi ne qi gong kan tang bu mi bei ji di ge wo ka mang zhe tang qi ne ti da qi kong mi ge dan qi mang ta ji li ni qi le gan yu zhe suo xi qi yong xi xin cha song mi bei mu tu gong ye su gui ni qi ta de ni ge su ge wo ka mang zhe song qi jiang qi ge guo qi chuan nan le ne ge qin bu suo xi ji ju 个体当你心测堂控制没打而把心切柜堂接定切个金度你谢谢松秋提铃打你让团最把捉柜别密控却将金图准不塔起古典月别切度松西接去羊扎下我提面板碎骨血清大起切库堂娘皮皮大起切住一粒金提南堂我谢当你这两组把皮肉血我来先起这顿扛养命 코니 마와뇽싱 쥐람 여럽진 버시도치 코양 퇴탕 남부군도 겨우 카만시타 큰지미치 코웨이 초부남니 코우탕자와 창마 마와뇽샤다히 쿄기 콘주탕 유삼 메워장키 장키 나초 닝부남탕 갱주교 닉시시 지취 铁달란呢 그 치조월히 텅치 미냠쇼 레코이장 급상부시지니 쿄기 초부티남탕 독재칭이 인시취 yang zha xia wo ting ke ti jing ku wei kim tu a pie pie de na ke ge nan wei se ri de da ke ni ni ni yang tu pie ke de ti ling ki ran ki qi zuo xu san mei pie ga mi yi ne wo le ku wei se ri de nam kim tu chuo bu su ji wa zhuo xian ne di ta kuan zuo zhe ji che tu qi luo qi chuo ni zu chuo bu nam nang zang ma xia da le song xi ku bu xu tie xin xin qi mi xi ku wo qi ku wa tang ke yang tu ke ge qi zuo zu tou zhe le zhu ju yin ki kanto pepe satir kowe pecho su jarcho jie ju. Ta ning, lamdun kukyo le simbe te ma chungwe, da ki u ling si chungne kola me bar, ki rang kim tu junbu kukdui chen le de yu be che du song, kowe ni rang ki chi chua su sa zhu u xie ju ba neng, zha xia wo ting ku jik buru dong lu mi su. Da ki, kowe kanto zhuwe ne tir ge wo xian dong wo ma yin, zha xia wei, ke tu jing pe mi ji tu zhe qi ba zhu gen yin su tu tie dar ma yin ne da nian tu qi mi nu ba ji yue ko wo ni ki le ha jiang ko yin chong ge ba de di xin zhe qi zang yue la la ba tu ti ling ki ni mo di cu long zhong qi qi ki ge qia wa ji xi zang guo ba chong shong ko wei zhuo ran ta song ge xu qiu da ki ge bu tian zhe ke ji qi le tui mi dan qi mang du ling ni da le sun jin bu yin ke di le ma du jin du song xi ji qiu zha xia hui ki pu zhong yuan qi ko wei rang di du le ma dui bai ke le zhuo ram qi san ba yin xi pian xun xue di qi ge ti da ni kong chu dui mi zu bu xi chong yang nga ye ku du bie xin dang ki gun jie ti ka mi cha ba di ti ne yu zam song wa ta qia ze ki tu xu xin ba na ta su zha yang che cha zam chung da ki ko le ke ngun tu xi ri di na ke ge qi zuo zu ge wa song xi ti ne ge bu zu lo di da tang yam tu zhuo ko wei ku gu du qie qiu ji qu da ki nian bu dang ki ko le guo guo dang di 七日不特别文阳阔别大气深吹到的面板却给到了国国内几乎没有疆土全玩中央的事却着明年可起码国外今年将国对起大气铁道娘的松林连续起引导能力协决全玩呢可为铁狼者却铁土起落起不来国疆这么咱们杨米秋几天了这下我给别大气金别车里铁道苦难松可以经过团巴堂加了我们西林林在地南京都给玩阿金可不是你从这图一对给打看住送的地去提醒呢强些一个南没那么短暂所里边可我们罗贤都因为空巴巴穷玩特别出兵旅客级的团形从以上都其中探气业绩都追你而路线团是看不提求索黑皮股第二天我给节目提醒观察图和我鼓励给对于人咱们送信节目大金体不多之前体育体坑中我们写读生的所下可我坑中体能也对给吹不穷了他陈平提醒强在去年听到了了可我看别给我年吃得个三月里跌不起了扎下我给我读不见提醒观察图跌读不难大给一了天之地大萨地的月本其他都三年不穷各地陆域里地被乔瓦西地王图切穷行提阳乔为托木宁金藏提哥木西乔瓦出北京提金大提各云清就那我们随白无心许我天不破真西给推内阳宁记没随白金大乐清就没被许我陪玩送为金大吐吹宁过了阳你动差不当地都给许我随各地看不提哪里我给他都给提地图查清我给过七地北给我扎下我提那蓝图推送我呢亏龙儿打了你动跑过一年念不穷年给年查不短信让其全部能切不当九堂我动探见了三堂贴我求定你我的所有若是给年期三亏送我呢迷茫不是得入一把用各地亏铁地给我那么的面板大家见到全部给听到谢送我谢君你我就替你给俺那次给我给送我呢迷茫不得入革新可以七千多年大家见面去当年那位怎么得不提退不他我有贪气一两年的东北穷也差不多嘛他滚阳用了监督给我带国以扎西略给亏人苍茫扎下为结束你的全部给心下国在国内阳你最没写什么写我不写金大吉其实你我就提为这腿部记忆马都别有句是过在大王啊有提让你金大吉高兴其实图你去接近我大王哥与咱们送我堂其实可你金大了随玩大嘴过在给我泡沫吃炸图片你给心下了总不足的没写什么写我心高兴度继续当天请不用去那玩对不呢一了你去请不同把你所念的心测给仍然我们的玩对不呢听给国家给我错给四季阳通别更没几不行请你越不通退还拿不上请不用去给我错了切除机器的打起不赢是你路对不呢你做个去年请又错给地母国里那间去给大嘴请大娘也大嘴去他把你动是真几多天请不用去灭白可以请大家敬业上大家其他青年或是不应当拉丁尼大家清明喜剧各地扎下我给别没做过去年灭白
3: 同意可以空了大家许的你都大别个不了我把碎白全给差不多别着可为我是退去
2: 喜剧不能请不用去灭白大家可以请大家东国吧可以敬业上拉儿去个金大提和为金都给我熟悉给吃用我一拿或撒就扛脸用啊他的扛都约他谢谢扎下为灭白
3: 去给乔王也不可能亲密说乔王的内陆探界可为多大给金大去给金都立不他去给陈月闺女空东就不没一拿他呢去给大给金大动啊样呢年岁哈里法年岁学过啥去个敦土蓝泥月不当个去去给看不我先去过去那气候各地呀居然一年里清明端午冬天没皮不用的事
2: 解决扎下为当地清明年即使第四米穷玩迷茫起短散心途经不穷派清明起扎下玩面板
3: 去了落西地都不远呢
2: 去打给听不出的去给请大对手解决。扎下我提听不用听起独步生松的兄弟可我催完切别他你也没松。去这切羊着色你们可我一对切别看不提难心起中不清不起的先起我是扛羊没切别打给中不提难的休息开始给你一。扎下我提可我一对切别看不提难立穷心。可以心起中不提通话谈长得用你给不定一月没白没些给不进。铁国透都定你七个个体可问你准备难度先阿给粗高的是穷心他你七个团的心马前呢恰贵给我七碗头别刚过去你七个团子前别撒豆都给我糖刚把人的允许个体请不用心下给给我茶单当心观展图没错浪龙的这里主特各碗都能可为绿给人为难米措吹度多瓦糖米南我合作一笔新的七港图萨吞起年前那里吹度咱们穷文阳扎下我给我点念不听但看着七星度念不糖听看你
3: 可不是大概进到了独兄弟的不单位可问你都念起弄得去因为进到心机看你够特不穷
2: 是给讲起去不糖听听你阳打了没办
3: 去给说你了没对别瞧我有有见题可我的嘎嘎亲不穷可是我马用不赢的可以瞧我亲不敌脸他的嘎给我读不见题大姨请啊给娘你东西亲不赢大姨对堂那么困度他三岁没给去了送给钱的羊可以给别人了你的明白瞧我贴着见题的不惨同埋可为给七桌三桌有了嘎嘎亲不提羊去了那朝为得比几步动力满岁不赢
2: 是绝穷我呢大姨去给大了恰个切点低得不随吧特东录音没清晰特东去给可为结束提醒都应你穷爷给当作对面的地带记忆写的大宁给我扎下我提心图写损别空去我给我养进屋告我写穷为切得写的冷去给从康洗个囊图许我谈铁他给写都不提了若然切肉去别扎下我听他碎其追特不咱穷大吉布他跟起捏苍囊对比起龙儿给我扎下我提你在米白打了千年对不他和我米子爹扎下我提孙子里又特高兴提目松呢米子羊人不美容为娘囊起小穷我呢提目儿和为让起陈友喜本没白白恶心看起们七度七年让起永远男追控却不美白随便谈切记听明南略给皮为大不西了恶绝切脱听起永为从旧的起旧堂听起登进起旧所起乔完南本没铁人啊铁面可会让起一别破月旧的眼看不进铁蛋起别鬼不宁扎下我给我独不见铁的越特起不困难起可我宁仍于把的你吞的却去越地人从你接的吞云看咱们送铁林宁却去准的能我行可我抵抗虽细数交易什么月的爹不洗了给我爹也不提当车可不通过他而送给乔娃汤气也给美容土钱为给我没给我记得谁给我也不提起别大宁刚听小微律师口你随地的不气心图特东给我扩堂烟图随顿的酒呢各有继续结局铁蛋呢许侬刚听我提铁土顿对爹你骂气请不回你去那选铁当局年轻场面龙儿眼前千不下回给我扎下我铁翅膀那选第一些不行给你玩穷为那些的大第一男是剧本呢扎下我铁
3: 大铁地大铁对你可把上了撇着切不行大米呢可把阿森林几丁帕瑞都送什么行可把他家米鱼托米谁谁都对个穷我的大个情谊
2: 个铁可别刚把牙齿的圆穷你听不了给我大铁连死了呀昨天厕所了牌件没穿我替你个真是可是大爷我看没我心意呢大爷快了偏别瞧我前面心他呢快为去那么了让给我送给罗月那么去的大爷让给并且我不谈这位给我看没我心没银板没用团的是不是银别热转修无谢去我呀找不准准错提琳起中西别推荐哪里呢请不为登句用所写参所在我姐妹推荐哪里呢扎下为登句过足用音别找不准准去先改片去啊下面了那么日最级别能见的再若哪
1: 那么日最

0: 那我们今天朋友的前期趁着基地托利亚先从空气成名利亚你寻寻的可能也能选别看的参照过片南巴特见来学习他第七我们就先从变化了可能呢想给送些的可能给朋友的兄弟别与没平气他超过超不错呀比如因此送那些了
1: 那行了，巴萨拉俩，先到那边看村写吧，太多话那这对那种那学艺，我连一公干不上。我干不上去了。那我干不上，才能还学艺呢。
2: 我这个送出去了。
1: 那行，阿俊也上来写吧，好个那是吧？
2: 一老好个就是呢。
1: 那行了咯，
0: 天天在那里学南京，这些文官的写别送写的作品怎样呢？
1: 嗯，我将来看到没有用了。
0: 那拖欠哪了？那。
1: 初中给送那么多，我拿了毕业了。
0: 老了啊！
1: 也就是说，那么多些拿了毕业了。
0: 老了啊！得这个了。那谁？老了。那老啊！来，再来选那把，他去拿，想送些那土里边俺那些人拿了。
1: 老了。
0: 那学哦。那谁？那，来，我看不上。看不上。
2: 那我看不上，才能还学呢。街上养别是个。那
0: 谁老了？天天喜欢是那肯定跟别比呢。看
2: 不中那家个。那
0: 谁？这些我是别送些的，看来给天天来钱去接受呀，配置有呢。当当嘛，年年过年里在做酒吧，该几桌嘛，哪里做这边，人民两家不愿意。那
2: 谁？
0: 他欠哪了？
2: 天天打给朋友，送桌子去，叫他们香港当中做的学费，人民两家不愿意。
0: 那了啊。
2: 你有其他都学费，有米粮节单，赶紧搬去照顾照顾，怎么了不愿意了？
0: 那谁老了啊？
2: 天天村个家里，能当能行呗？大概给照顾，不到了不了了不愿意。那
0: 谁？
2: 天天我平做垃圾。
0: 老了。
2: 天天同门下桌都村个家里能行呗？我登记了了不愿意。
0: 老了。
2: 这过那种来毛乌龙的，能够说三当当，叫我啷做？今朝全都用完这些门都需要用了。那谁？
0: 老老，俺那顶着劲了。老老，俺学哦。
2: 老师，老老，我学那个。
0: 老老，来看不上。老看不上。老看不上，忘记了。来多
2: 了，
0: 嗯，先把天天老奶奶那里是哪呢？都给了。那。还是那几位都。那谁，老老啊？
1: 王进来，你在哪里修南街？路上这些哪个里南边这些文官是不是送些的作品怎样呢？多谢多谢，咱当都这个说句话给中了，当俺那开发商了呢，俺那杂货啥子给，俺那村子的站呢，俺那这些都是学员都根据他呢。那
0: 谁老了啊？
1: 俺给俺你喏，你在吃不着呢，俺那俺这个微信不做，打网不打的，当现在给俺那啊，信不平的，俺那。
0: 李吉生意，
1: 就是在当教郎多，嗯，咱们的领导用的名字学员多了。
0: 能了啊！
1: 多谢多谢，给中了。但这个人家啊，俺这个村庄可能都大多俺这村子能解决，村庄可能都村里都得去学校去。
0: 那谁？
1: 老了，多谢多谢。等到那等到广东修南街的，那登记给古路了，等啊登记给了，上网了，登记给怎么修的了？嗯，登记给那修的给那。 这些工作那个，那做那个，那登记给修的给，现在用的啊。那啥家修的给，我们吃不了的，那提前的了，到期了。啊，他这个等到广东修那个，你加上了的，全在村里来做那个，他自己现在用。专业人员超过三百，送那送了个做那个，图书馆里那个，我们问题了的，顶住了的。 啊，穷吃的了的，嗯，可能各种各样的接不了，嗯，像这些顶着立住了的，纪律了的，啊，老个家这个都是俺这些了做那个，他专业领域从先进，那毛乌龙的那不是非常骄傲的，平常全局，人民吃的用的这些民族学院了。
0: 那谁？弄了。
1: 就说呢，俺那嗯，出去都学会照顾穷的了的，俺家弟弟了，做工了，我们了，跟着了，做那个俺那可能就是俺那，人家那个经济，不是在咱家老人都有名的学员了。
0: 那谁？
1: 你在就说呢，俺那领着包装都学会照顾，我们不着急了的，都给你睡到了。 লগিকে নি সোনান দাওলা দান দাও ছিরিলো পাসান ছিরিলো লগল হটা ইউ থুদি ওয়েসেল লাদা তেজি কিনজে লাগতো না এনে লগে সিনদো ইয়ং গরা এনে চাং কি সুমশে দিপি নে এনে কোনা নে নিন্দা লিকি পিরি ওমে জি জি বি জয় ইন কিলা
0: নেসে লল অ
1: তে কি জম লা এনে দাগ জ ইন দে তোজে
0: নেসে লল অ শু অ
1: লল তোজে কি
0: নে কুঙ্গাম সা
2: লো কুঙ্গাম সা লে
0: নো কাম সা চাং হা শু না
2: সোনা দব জে সা লে
0: নেসে লল সেবা জাগ দাম নে রবে লা
2: লা ইন লে
0: নেসে লল অ
2: 这些用过是不是送些的送品呢嗯当到这几天我们的阿巴桑了不愿意的那些都在哪了现在的江南罗嘎腾不输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输输 ten loga jatte suna de shilo da suna da wala to kondo le buye yin
0: na a
2: ten do shiga to shube ten ti pen da da la sa shube ngo da suna ambi to kondo le buye yin
0: na a
2: rumbu shube phom te da to mon da buru yin ta ji lu dang la
0: sun sian ka cha chi na yu na
2: ji khang tren ten ti lang da nyam sa
0: ten ti lang nyam sa le se
2: Tā kī jīrī nī bāgā yīn lī. Lō sī lī. Sō rī nū sū tē nā yā lā tsōṁ sō.